0: ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ཁྱི་ ni zhejong ke jie ren ni ye ku jie tuan zi ma le jian te leng pen sim jie zu si deng wa deng ma qi cham zhen sao jie nim chu ye ku deng na ge zhi le san ci gang teng ye ku zhen ni ri wei ye zhong yong jie ye ku ji bi le lam ti ge sim zhen de shu yong ni ni ni ye ku deng ru wa deng ren ge lang ku ku ni ye ku deng ru wa shim ji ge lu zhong deng cai ge qiao de su na meng ge gim ku deng cham bi xi de deng qiao ji ge 这盘的东西等啊让兄产子的恰不得的所啊样是个南北街可不娘们的南征三十多的心里端把等啊今天我们讲一个巴伦战队的节目等黑灯吃了计划书记前灯的鞋骨背的街可不送就等没用娘们的一会儿打过的鸡娘们的等是不是你而且一会儿拉单面让人等托不是让人的你干的不是 among盆你最近人的一个冲着人生西巴登大陆康林这种科技人的一个科普监测人生东西你满正等团人格他生活们把西门库巴登康拉登查起参错你这种科科娘的巴西书记这种世界多你满足一个人的路为国庭节目的等第二件这种科技是让你康林这种台东的浪库的卡东西
1: 扎托个决心战通战队的等咱们错的等人东所他们这个些等级的等咱们把这个人的一个人送这个级核心台和人特人的切的等话等扎瓦用时那个就是些金油你那么从路上请错路这个人就可了共和总江西科中的第一同意这个切瓦你前清把次了和我们所送等正冲什么来流行 总文笔今个这个中科技一个人话日不加了你得利弊因为这点这个年看完事的那最上级生成等可了总级人把什么叫选过都不会及你就个你人个娘个等那科技特殊些的门那用电这个给你把话等和你特别你自兄妹你看吧当地说比三级林村是才送林村的总这个把娘什么才让等总这个人可是我说那么才让等话等的家做目的
2: 打开了哇，多几层，这就不打开了哇，让这个层等总那么人清闲。前面家当人总这么年纪些呢，打的么些？团结配一根筋，咋办了？啊，连这个牙痛根筋，容易些人。
3: Chal-sul-sul-bi-gaz-gishnin-ma-li-ba-jav-shin-char-vi-ngom-tsir-shtog-jul-jin-galang-kir-shtog-ji-hwa-vi-n-chung-r-b-gang-ngom-br-xal-vi-rung-ng-dar-nyan-hi-kir-mi-lung-

0: 先看个这个的，办完你个那个机子，大气七十一那搞个啦，这机子。等你这个个，我和我穷的苦个，俺是美国回来的，刚说肯定拿去个。等你俺回来用俺养起过半天，这些子。等你这个业务上个送去的喏，过个月啦，业务上个节目个，你给我拿下这个。等你打了我节目给我拿点钱，哎呦，学的比他有这个啦，可这个得得长板员长特接档的，皮啦我送这个。谁拿的？而且我个这个给你豆子，啊啦啦啦啦啦，你全能的天机子，而过个月啦，等等就没人去，而且超坑那个项目个，这送人超坑那个项目当子个。等你，等你，这个学校送的干净了就行了，干净，就大众学校送啊去的，自由选择。等你这个用二级学校用啊去的了，如果为了就看哪个学校没时候走。等你用这个学校送的，这个啦，办完啦，健康你个，如果为了就看哪个学校没时候去，我得没时间，自由选择。等你，大众这个个。还就搁那干空手个啦，你搁那直立用头个，对那青年开火送个个都整，你妈人拼头个，行当打起起来我难就，这些子。等你打了我，等你办完个，我那红个穷的苦个，俺送的自个容易难求个，对那见客就开火送个个都啊，这些子。等你这个啦办完你个，过个月啦这这里送个干空当的妈啦，一个行当弄，过个月啦见客有少点，我又送这个。等你见客个过个啦，看哪种当你这个啦，办完你个哪个有你个那就等你瞧我干个做中啊，你皮啦我送这个。如果侬难为你瞧我三么子个都当这个，等打办完个这，我老有个谁见客记者见客个，看这当他做过个啦，从中到里哪个跟我呢？谁选这个？等你这个个。我路没那了，你给吃个多大也没人个，这个这么子努力，你给展开几次？呀，但俺个最好，没俺那没俺个最好，是那确实那了。这真弄，先客户弄得得个，大的当时你看那个要那好钱送的，钱那个压力又送这个。等你吃完过后啦，刚刚去那点送这个啦，送送的，错是跟那肯定又送这个。等你吃完这个吃两个子，这个吃两个子，等你打吃完空着一档子个。等你办完个健康，吃什么六十个是个的，说说那，吃六十都给吃了那个，喝了吃了都吃够那了，这有些子个。等你打我这个吃什么，你个妈妈妈子太快都难操控它，过来黑都难冲啊动，这有些子个。等你办完等你健康个六十才等个，吃了又弄这个。等你这个个让我操控它过来的你这个嘛长到这个。等你前面那个个不叽叽叽叽送的七个那批等于你这个嘛连连过连连就当这个。等你打中没送到送了那个东西送错个那个等于打百万错下万我送这个。百万错下个乐教我上送的等于你这个的两个教我写这个。过个月啦，又花钱到那个学生，没得其他做，吃起还没用劲了。操控他过来的哩，没个管道个，没得那吃我送我的，只有些这个。等你儿子叫我马路没得等你啊，龙婆子也来接，打个就走啦。龙婆子也来送去的喏，这个嘛吃我操个那个道喏，都啊没个人都这个，咱们你大众没送喏，坐了那个喏，都那个等住人多的，几个那个谁来送的？俺老叫我都给些子，点个我妈点个，而且我给他批了马新茶蛮久个，这批了百万新当这个，百万新了错个了送我的等于，大西个大了，而我给他见客看那个这个就等于，百万了这个你个哪个有你个哪个就等于，瞧我打字写了啥我送这个，等你瞧别个我给他批了打字写了再当这个，打字写了个样个等你有的，你就要在那个错这个就特送这个。你哪东西才送啊？
1: 也这不匆匆错，公里路这匆匆，把送着买不些那个，而过月也拉些个那个单子的，年节有个。也对平的这不匆匆，才用拿从西边个吃零食去，提把个几个餐把请我们的就来等的这不匆匆错，而让你去写起为单子的，年皮都想到那，而今的零食太痛个是干不是？ ཁྱི ཕྱད མི དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང དང ད